தலைக்கிடத்தக்க தெய்தே தலைக்கிடத்தக்க தெய்தே தலைக்கிடத்தக்க தெய்தே.